0: வன்சத்வாரா, ஃபேப்ரிஷத்வாரா, ஃபாச்சத்வாரா, க்யான்தாந்தோ, கரம்த்வாரா, குணோகதாந்தோ,
1: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।

சிவன் பீக் டிக்ஷனரியேனா அபிகப்பி ஸ்வபன் மேபி புராணே சன்ஸ்கிருத்.